எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நவீன சாரங்கதாரா திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்

0: குஜராத் டைட்டன்ஸ் வில் டேக் ஆன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் அஹமதாபாத் அட் 7:30 PM. குஜராத் டைட்டன்ஸ் ஹவ் ஆல்ரெடி குவாலிஃபைட் ஃபார் த பிளே ஆஃப்ஸ், வால் த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் ஆயிங் ஃபார் த ஃபோர்த் ஸ்பாட் இன் த பாயிண்ட்ஸ் டேபிள். அண்ட் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் புலட்டின்.
1: நேரம் 6:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர்காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு.

0: வாக்குறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு இன்று உங்களுக்காக வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, கே காயத்ரி அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரையகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கமலாக்கர ராஜேஸ்வரி அவர்களின் உரை, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையகானம், பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஸ்ரீபிரியா மார்கண்டன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சிரிப்போம் சிந்திப்போம், கு ஞானசம்பந்தம் அவர்களின் உரை எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து, 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு ஆகியன டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃபேமிலி அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல், வி காவ்யா வழங்கும் முறை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் கோகுலப்பிரியா, மியூசிக்கல் டேலண்ட் ஏ லித்திகா ஸ்ரீ அவர்களின் பாட்டு, நிறைவாக மியூசியம் அ டைம் மிஷின், ஆர் ரியா கேதரின் வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரையகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரையகானம். எஃப்எம் கோல்டின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி,
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்,
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
5: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதுல முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலிய காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
1: தொடர்வது தெலுங்கிலும், அதனை அடுத்து தமிழிலும் செய்திகள்.

0: వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి మధ్యాహ్నం 12:30
1: వణకం. ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர் கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்போநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991ஆம் ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதையடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் 1ஆம் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி 100.1 MHz சென்னை வானொலியின் FM கோல்ட். நேரம் 7:25. இனிய திரையிசை பாடல் ஒன்று காவல் கீதம் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்கள் மீண்டும் 8:30 திரையகானமாய். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 8:31. எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை ரசிப்போம் திரே கானம்.

0: ஆனந்த தாண்டவம் படத்திற்காக ஒலித்தது ஸ்ரீனிவாஸ் ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்த பாடல்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஓரம்பு படத்திற்காக ஒலித்தது சங்கர் மகாதேவன் அல்கா யாக்னிக் பாடியிருந்த பாடல்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட்கள் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேரம் 8:49.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டுப்படை, கட்டணா ஸ்வயம் இனி கட்டுப்படை, பாரதிய சேனா.
1: நேரம் 8:53:45. உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவாக ஒலிக்கிறது கிரீடம் படத்திற்காக சோனு நிகாம் ஸ்வேதா பாடியுள்ள பாடல்.

0: எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்கள் மீண்டும் 10:30 சுகமான ராகங்களாய் ஒலிக்கும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். நின்னு ஜூஜி தன்யுடைத்தி. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

நேரம் 9:32:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து பாலிஞ்சு காமாட்சி மத்தியமாவதி ராகம் ஆதிதாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:31. 11 மணி வரை எஃப்எம் கோல்டு வழங்குகிறது சுகமான ராகங்கள்.

0: மனோ எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியிருந்த அந்த பாடலின் படம் தர்மதுரை.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேரம் 10:41, 20:00. FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: ராஜாதி ராஜா படத்திற்காக மனு சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat.

உழைப்பாளி படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்பிரமணியம், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்த பாடல். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் தரும் நிறைவு பாடல். சிங்காரவேலன் படத்திற்காக கமல்ஹாசன், சாய்பாபா குரல்களில் ஒலிக்கிறது.

அட்டகாசம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் உஜ்ஜயினி பாடிய பாடல் ஒலித்தது. நேரம் 11:19 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரையானம் வழங்கிக் கொண்டிருக்கிறது 100.1 MHz FM கோல்ட்.

குஷி படத்திற்காக ஒலித்தது தேவன், சௌமியா, எஸ் ஜே சூர்யா குழுவினரோடு பாடியிருந்த பாடல். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவாக ஒலிக்கிறது. வசூல் ராஜா MBBS படத்திற்காக கமல்ஹாசன், சத்யன் குழுவினர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நிறம் நண்பகல் 12 மணி. குரல் அமுதம்.

0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
1: பெரிதினிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவதொன்று இல்.
0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எஃப்எம் கோல்டில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரேகானம் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஸ்ரீபிரியா மார்கண்டன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சிரிப்போம் சிந்திப்போம், கு ஞானசம்பந்தம் அவர்கள் வழங்கும் உரை நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. மாலை 5 அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃபேமிலி அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல், வி காவ்யா வழங்கும் உரை மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் கோகுலப்பிரியா, மியூசிக்கல் டேலண்ட் ஏ லித்திகா ஸ்ரீ பாட்டு, மியூசியம் அ டைம் மிஷின் ஆர் ரியா கேத்ரின் வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். நேர்களே, எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
3: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
4: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
3: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கேட்போம்,
4: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
3: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல. அது என்னன்னா, இந்த 90 நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதில் தான் கேட்குறேன். 90 ஸ்ட்ராங் ஸ்டில் உங்கள் ஹார்ட் பீட்டில் ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. திஸ் இஸ் யுவர் ஆகாஷ்வாணி.
2: நேரம் 12:02:45. எஃப்எம் கோல்டில் 12:30 ரசிப்போம் திரைகானம்.

0: ரகசிய போலீஸ் 115 படத்திற்காக ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்த பாடல்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission. Information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat.

0: டி எம் சவுந்தரராஜன், சதன், எம் எஸ் ராஜு ஆகியோர் பாடிய அந்த பாடலின் படம் நெஞ்சிருக்கும் வரை.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வார்த்தையில் வடித்து சொல்ல எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உள்ள உணர்ச்சியை வார்த்தையில்.

ஒளி விளக்கு படத்திற்காக பாடிய டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி திரைக்கானத்தின் நிறைவு பாடலாக பணம் படைத்தவன் படத்திற்காக பாடியுள்ள பாடல்.

0: ఆంధ్రప్రదేశ్, హిమాచల్ ప్రదేశ్, ఒడిశా, రాజస్థాన్, తెలంగాణ, ఉత్తరాఖండ్ లోని కొన్ని ప్రాంతాల్లో కూడా ఈరోజు వడగాల్పులు వీచే అవకాశం ఉందని ఆ శాఖ తెలిపింది. పశ్చిమ బెంగాల్, తమిళనాడు, పుదుచ్చేరి, కరైకల్ ప్రాంతాల్లో ఈరోజు వేడి, ఉక్కపోతతో కూడిన వాతావరణం ఉండవచ్చని పేర్కొంది. అలాగే రాబోయే 2 రోజుల పాటు ఒడిశా, ఉత్తరప్రదేశ్, విదర్భలోని కొన్ని ప్రాంతాల్లో రాత్రి వేళల్లో కూడా వేడి వాతావరణం కొనసాగే అవకాశం ఉందని తెలిపింది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. పన్ను నేరాలు, మనీ లాండరింగ్, ఉగ్రవాద నిధుల సరఫరాను అరికట్టడానికి భారత్, ఇటలీ దేశాలు పలు అవగాహన ఒప్పందాలపై సంతకాలు చేశాయి. జాతీయ క్షయ వ్యాధి నిర్మూలన కార్యక్రమం కింద టీబీని నిర్మూలించడానికి భారత్ ముందస్తు గుర్తింపు చర్యలు చేపట్టిందని కేంద్ర ఆరోగ్యశాఖ మంత్రి జేపీ నడ్డా తెలిపారు. ఈరోజు దేశవ్యాప్తంగా ఉగ్రవాద వ్యతిరేక దినాన్ని పాటిస్తున్నారు. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ వార్తలు.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல், கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

0: பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கை

0: வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வி யை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆஜ்கல் பர்யாவரண கா சப்சே படா துஷ்மன் ஹே யானி பிளாஸ்டிக்.
2: ஆகாஷ்வாணி சென்னை.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: நேரம் 12:50:35. மெல்லிசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் மலர்கொடி சுகுமாரன் இயற்றிய பாடல். எம் சி தேவா இசையில் பாடியுள்ளார்கள் கே வீரமணி, டி கே ராதா.

0: Standard Control Organization has said the cosmetics are only intended to be rubbed, poured, sprinkled or sprayed on the human body. It said the manufacture and import of cosmetics for sale and distribution are regulated under the provisions of the Cosmetics Rules 2020. The West Bengal government has announced that Vande Mataram will now be compulsory as the prayer song in all madrasas. The Madrasa Education Department has issued a directive stating that from now on, students in institutions under the Minority Affairs and Madrasa Education Department must sing Vande Mataram before the start of classes, replacing earlier guidelines and practices. In IPL cricket, Gujarat Titans will take on Chennai Super Kings in Ahmedabad this evening at 7:30 p.m. Gujarat Titans have already secured a place in the playoffs, while Chennai Super Kings will be looking to strengthen their chances for the fourth spot in the points table. And with that, we end this news bulletin.
1: Akashwani 100.1 MHz Chennai Vanuliyin FM Gold. நேரம் 1:10. இசை மலர்.
2: இப்போது ஸ்ரீபிரியா மார்க்கண்டன் அவர்கள் பாடுகிறார். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். கஞ்சதலாயதாக்ஷி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி துவங்குகிறது. கமலா மனோகரி ராகம் ஆதிதாளம்.

ஸ்ரீபிரியா மார்க்கண்டன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி ஷம்போ உமாபதே, பாபநாசம் சிவன் பாடல், பந்துவராளி ராகம், ஆதிதாளம்.

0: ஸ்ரீபிரியா மார்க்கண்டன்
1: அவர்கள் பாட்டு கேட்டீர்கள்.
0: ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.
2: நாளை பிற்பகல் இசைமலர் நிகழ்ச்சியில் மாயூரம் ஜி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சேர்த்து வைத்த செல்வம் ஒலிக்களஞ்சிய நிகழ்ச்சி.
2: சேர்த்து வைத்த செல்வம்

0: இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது சிரிப்போம் சிந்திப்போம் கு ஞானசம்பந்தம் அவர்களின் உரை கேட்கலாம்.
1: நகைச்சுவை என்பது மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வரம். அது எங்க கிடைக்குது அப்படின்னு பலர் கேட்கறாங்க, எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல பேச்சு நகைச்சுவையோடு தொடங்கும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். 2000 வருஷத்துக்கு முந்தைய சொன்ன விஷயம் அது. கேட்டோர் மகிழ வேண்டும், கேளாதோர் கேளார்னா பகைவர்னு அர்த்தம். பகைவர்களாக இருந்தாலும் நல்ல பேச்சை கேட்காம போயிட்டோமேனு வருந்தணும். இது மாறிடப்படாது. கேட்டாலாம் நொந்து போய் உட்காந்து கேட்காதால பார்த்து நல்ல வேலை நடத்தி நீ வரல அப்படின்னு சொல்லிடாம இருக்கணும் பேச்சு. அப்படி இருக்குமா பேச்சுன்னு நீங்க கேட்கலாம், அது நல்ல அழகான விஷயம் அது. ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மலை வச்சுக்கு போனான், தற்கொலை பண்ண போறான், குதிக்க போறான். அப்போ ஒரு பேச்சு கேட்டது ஸ்பீக்கர்ல. உடனே என்ன பண்ணா, அப்படி இறங்கி வந்து அந்த சொற்பொழிவாளர் முன்னாடி உட்காந்துட்டான். உட்காந்து அவரே பார்த்தே இருக்கான். அரை மணி நேரம் கழிச்சு அவர் என்ன பண்ணாரு, கீழே இறங்கி வந்தாரு, கை கொடுத்தான். ஐயா சாக தெரிஞ்சேன், உங்க பேச்ச கேட்டேன் திரும்பி வந்துட்டேன். இவருக்கு அழுகு வந்துருச்சு, அவ்வளவு நல்லா பேசுனா உன் தற்கொலையை தடுத்துட்டா ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன் சாகணும் அப்படின்னு அவன் சொன்னான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நகைச்சுவை பொறுத்த மட்டும் பேச்சு இப்படி அமையணும், அது சுவையோடு அமையணும், நகைச்சுவை அமையணும். வகுப்பறைகள்ல மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வெளியில போறாங்க, வாத்தியார் கேள்வி பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல. அது வந்து மிகைப்படுத்தி சொல்லுவது. நல்ல ஆசிரியர் இந்த வகுப்புக்கு உரிய மாணவர்கள் அல்லாதவர்களை கூட வரவழைச்சு உட்கார வைக்கலாம். அந்த அனுபவங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, அவங்களோட கொஞ்ச நேரம் நம்ம சேர்ந்து பழகணும், பேசணும். போன உடனே எடுநோட்டேன்னு சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு பரிச்சு அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு முக்கியமான கேள்வியை சொல்லுங்க அப்படின்னா, நான் என்ன நான் முட்டாளா, கொஸ்டின் அவுட் பண்ண பாக்குறியா, அல்ல வேற ஆள் வச்சுக்கோ உட்காரு. இன்னொரு பையன் எந்திரிச்சான், அவன் கிடக்குறான், சார் நீங்க முக்கியமில்லாத கேள்வியை சொல்லுங்க சார். ரெண்டு ஒண்ணுதான், இவன் ஏதோ நமக்கு உதவி செய்ய போற மாதிரி சொல்லி நம்ம கூட இருப்பான். அதே மாதிரி ரொம்ப இயல்பா பேசணும்னா மாணவர்கள் ஜாலியா பேசுவாங்க. நான் ரொம்ப ஜாலியா நடத்திட்டு அசைன்மெண்ட் எழுதுனீங்களான்னு கேட்டேன். நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் அப்படின்னு கேட்டான் ஒரு பையன். நான் என்ன அப்படி பழகிட்டேன்னு தெரியல. அவன் ஜாலியா இருந்தானா நம்மள இருக்கலாம். அதே மாதிரி திருக்குறள் எழுதி போட்டேன், எழுதி போட்டு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின். ஒரு பையனை கூப்பிட்டு இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டேன். நீங்க தான் சார் அப்படின்னு சொன்னான். அது நியாயம் தான், நானே எழுதி போட்டு அவனை கூப்பிட்டு கேட்டான்னு அர்த்தம். குழந்தைகளோட பேசி மகள் இல்லாமா நல்லா அருமையா சொல்றாங்க, ஆனா நமக்கு நேரம் இல்லை. இப்ப யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டென்ஷன் டென்ஷன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இப்ப சமீப காலமா யோகா கிளாஸ் போறாங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு. ஆனா யோகா கிளாஸ்க்கே டென்ஷனோட போறாங்க, அதான் ஆச்சரியம். சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம், நான் போச்சு அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு எதுக்கு யோகா கிளாஸ் போறாங்கன்னு தெரியல. யோகா கிளாஸ் வந்து டென்ஷனை குறைக்கிறதுக்காக போறது. அதே மாதிரி நவீன அறிவியல் கருவிகள் என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷனை தீவு மாதிரி ஆக்கிருச்சு. முன்னெல்லாம் கடிதம் எழுதுவோம், கடித இலக்கியங்கள் ஒரு சிறந்த ஒன்று. இப்ப கடிதமே இல்லை, தொலைபேசி வந்த பிறகு, அதே போக இந்த செல்போன் வந்த பிறகு அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு நண்பர் கடிதம் எழுதுவார், கீழே குறிப்பு எழுதுவார், இந்த கடிதம் கிடைக்காவிட்டால் உடனே பதில் எழுது அப்படிம்பார். நான் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன் இது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி. வந்து சண்டை போடுவார் நம்மகிட்ட, என்ன எழுதியிருந்தேன் நான், பதில் கிடைக்காட்டி உடனே

குழந்தைகள்கிட்ட பேசலாம் மிக அருமையா கேட்க கேட்க நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஆனா குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பெரும்பாலும் பேசுறோம் அப்படின்னா, நீ படிச்சியா படிச்சியா படிச்சியா படிச்சியான்னு கேட்டு பிள்ளைகள் நம்மளை பார்த்தாலே பயப்படுது. அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற ஆர்வத்தை உண்டாக்கணும். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, பெரும்பாலும் குழந்தைகளுக்கு சாப்பாடு விட்டுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா பயமுறுத்தி தான் ஊட்டுவோம். வெளிப்பட வச்சுட்டு ஒரு அம்மா இட்லி நல்லா பிசைஞ்சு விட்டுது, பிள்ளை திங்க மாட்டேங்குது, உன்னை பேய்கிட்ட பிடிச்சு கொடுக்கவா அப்படின்னு கடிச்சு. பிள்ளை அதெல்லாம் பாத்துருக்கு டிவியில, அதனால பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உன்னை பிசாஸ்ட பிடிச்சு கொடுக்கவா, பிடிச்சு கொடு அப்படின்னா உங்க டீச்சர் சொல்லவான்னு சொல்லிச்சுல, படக்கம் இந்த பிள்ளை இட்லி தின்னு விடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேய் பிசாசக்காரன் கொடுமையான டீச்சர் அந்த பிள்ளை வழிவிடம் போகுமா? நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், டீச்சர் அழகா பாடுவாங்க, அழகா பேசுவாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க, கதை சொல்லுவாங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் முன்ன உண்டு, எம்ஐ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா டீச்சர் வந்து கதை சொல்லுவாங்க, அது கேட்க கேட்க அருமையா இருக்கும். நான் சமீபத்தில் கூட பார்த்தேன், ஒரு வாத்தியார் என்ன பண்ணாராம், எங்கேயோ போயிட்டு வந்து ரொம்ப வேர்க்கவும் சட்டை கழட்டி தலைக்கு வச்சு படுத்துட்டாரு அவர் வாட்டுக்கு வகுப்புல. அந்த நேரம் பார்த்து படக்குன்னு ஹெட்மாஸ்டர் உள்ள வந்துட்டார். ஒருத்தன் போய் வாத்தியார் கிள்ளி வச்சுட்டான் படக்குன்னு, பட்டாரன் எந்திரிச்சு குதிச்சு, இதுதான் விழா எலும்பு, இதுதான் முதுகு, இது முகம்னார். அவரு அசந்துட்டாரு, தன்னையே உதாரண புருஷன் ஆகிட்டாரு. அவன் போர்டில் தான் எழுதி காட்டுவான், இவர் தான் உடம்பையே வந்து அதுக்காக தியாகம் பண்ணாரு. இதெல்லாம் உண்டு, அது சமாளிக்கிற திறன் நம்ம சொல்லுவோம். அப்ப எங்க நகைச்சுவைகள் இருக்குன்னு கேக்குறாங்க, அது எங்கும் இருக்கு, நம்ம தேவையே வேண்டியதுல. காலத்துக்கு ஏற்ற நகைச்சுவை வருமா, கட்டாயம் வரும். இப்ப நம்ம ஜோதிடம் சொல்றோம், வாஸ்து சாஸ்திரம் சொல்றோம், அதெல்லாம் நல்ல ஒரு வகையான சயின்ஸ் சொல்றாங்க. இந்த சயின்ஸை கூட ரொம்ப ஓவரா படுத்தக்கூடாது. இப்ப நம்ம சில இதுல பாக்குறோம், எந்நேரமும் ஜோசியம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பஸ்ல ஏறி இருக்காங்க எல்லாரும் பெண் பார்க்க போறதுக்காக. கண்டக்டர் கேட்டாரு, எங்க போனோம் அப்படின்னாரு. ஆமா போறப்பே எங்க வரோம்னு கேளு, போற காரி என்ன எப்படி விளங்கும். இப்ப அவர் என்ன கேட்பாரு, நீங்க எல்லாரும் எங்க திரும்பி வருவீங்கன்னு கேட்பாரா, கேட்க முடியாது. அவரு வேலையை அவர் பாக்குறாரு. இப்ப நம்ம காலையில அப்படித்தான் ஆயிருது. இன்னும் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம் பாக்குறாங்க. அது ஒருத்தன் போய் என்ன பண்ணானா, ஜோசியக்காரத்தை கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்துருக்கான். அவர் வாங்கினவொடனே என்ன பண்ணாரு, இப்படி பிரிச்சு பார்த்துட்டு, உனக்கு ஏழா நம்பர் வீடா அப்படின்னு கேட்டாரு. அப்படியே கும்பிட்டான், வீடல் நம்பர் எல்லாம் சொல்றாரு. உன் கூட பிறந்தவன் ஏழு பேரு, மூத்தவன் பேரு மாணிக்கம், கடைசி பேரு சபாபதி. காலில் விழுந்துட்டான், ஐயா எந்த ஜோசியன்னு இப்படி சொன்னது இல்லையா, எப்படியா சொன்னீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், இது வந்து ரேஷன் கார்டு, ஜாதகத்தை போய் எடுத்துவா. நீ என்ன பண்ணிட்ட, ரேஷன் கார்டு எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதாவது நம்ம வீட்டு ரேஷன் கார்டவே ஜோசியர் வாசிச்சாருன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போனோம்னா மருந்தே கொடுக்காம நோயை போக்க வரப்பாங்க. அது அப்படிலாம் முடியாது. அது பழைய காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அரசு ஆஸ்பத்திரிகள் தர்ம ஆஸ்பத்திரின்னு அதுக்கு பேரு. அங்க எல்லாம் மருந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, மாத்திரையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கார்பனேட் மிக்சர்னு பெருசா ரோஸ் கலர்ல கலக்கி வச்சிருப்பாங்க. இந்த பழைய சினிமா படங்கள்ல வில்லன் ஓட்டு உடப்பான் அம்பட்டி மெட்டமா அதுல ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. எல்லாரும் பாட்டில் கொண்டு போகணும், அந்த காலத்துல பாட்டில் ஊத்தி கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணா, போய் மருந்து வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு பாத்திருக்கான், பாட்டில் மாறி போச்சு. என் பேர் சுப்பிரமணி, அது லட்சுமின்னு போட்டுருந்துருக்கு. அலறி அடிச்சு ஓடியாந்தான், டாக்டர் சாக போறேன், நெஞ்சு எரியுது, கண்ணு அப்படியே காந்தது, நீங்க லட்சுமி மருந்து எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா. அவர் வாங்கினார், உன் பேர் என்ன அப்படின்னாரு, சுப்பிரமணி. அதை அடிச்சாரு, லட்சுமின்னு அதில் எழுதினார். இப்ப எப்படி இருக்குனாரு, இப்ப பரவாயில்ல டாக்டர் அப்படின்னா. ஒண்ணுமே அவர் செய்யல. இது சைக்கலாஜிக்கலானது என்னன்னா, மாத்திரையை மாத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. இது மாதிரி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். நகைச்சுவைகளுக்கான இடங்கள் அப்படின்னு ஒன்றும் தனியா இல்லை. பஸ்ல பிரயாணம் பண்றோம், பிரயாணம் பண்றப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா, நீண்ட பிரயாணம் பண்றப்ப சில சங்கடங்களை அனுபவிப்போம், அதுவே ஜாலியா இருக்கும். எப்படின்னா, இப்ப இந்த மூணு பேர் உட்கார்ந்து போற மாதிரி சீட் இருக்கும், நீங்க அதெல்லாம் போய் பார்க்கணும். உட்கார்ந்து போனோம்னா அது எந்த அளவு வச்சு அதை செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம அரசாங்கத்தினுடைய அளவு என்னன்னு புரியல. கொஞ்சம் குண்டா இருக்கிறவன்தான் வச்சுங்களேன், அது ரொம்ப சிரமம். நான் தான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் என்ன செய்வேன்னா, வழக்கமா ஒரு சீட் போட்டு வச்சுக்கிருவேன். புள்ளியா வந்தாருன்னா, தம்பி உட்காருங்க, உங்களுக்கு தான் போட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்படி ஒரு நாள் நாகப்பட்டினம் போறதுக்கு மதுரையில இருந்து போட்டு சீட் போட்டேன். யார் வந்தாலும் ஆள் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பையன் பிடி மாதிரி வந்தான், உனக்கு தான் இடம் உட்காருன்னு சொன்னேன். உட்காந்து பேசாம இருக்க வேண்டியதானே, பஸ் கிளம்புற வரைக்கும் உட்கார்ந்துட்டு பெரியப்பா பெரியப்பான்னு கத்துனாங்களே, வெளியில ஒரு பீப்பா நிக்கிது அப்படியே அப்படியே உள்ள கொண்டு வந்து தள்ளி நடுவுல உட்கார வச்சு, நான் எங்க போறதுனாலும் அவர்கிட்ட கேட்டுதான் போனோம். அவர் செல்லாம என் தோல்ல படுத்து தூங்குறாரு, லேச அசஞ்சம்னா வையிறாரு, என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்ன என்ன எவ்வளோன்னு நேந்தா விட்டு இருக்கு, இந்த வலதுகை எனக்கு தூக்கவே முடியல ஒரு வாரமா. இப்ப நினைச்சு பாருங்க, அன்னைக்கு நான் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அது எந்திரிக்க எங்க வரீங்கன்னு வர கேக்குறாரு. அவர் எல்லாம் சொல்லிட்டு போக முடியுமா? இப்ப இந்த வேதனை கூட எப்படி செய்யறோம் அப்படின்னா, பேசி மகிழ்ந்தோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எது சொர்க்கம்னு கேக்குறாங்க, சொர்க்கம் நரகம் உண்டா?

நம்ம பேருக்கு தெரியாது, இல்ல யாராவது போயிட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்கானா. ஆனா என்ன சொல்றோம்னா, சொர்க்கம்னா தேனும்பாலும் ஓடும், நரகம்னா இப்படி சிரமமா இருக்கும் அப்படின்னு. இதான் உண்மை. நாலடியாருன்னு ஒரு நூல் தமிழ்ல இருக்குது, அதுல சொல்றாங்க எது சொர்க்கம்னா, நல்ல படித்தவர்கள் ஒத்த கருத்துடையவர்களாக உட்கார்ந்து இனிதாக நகைச்சுவை பேசிக் கொண்டிருப்பார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல கத்தவர்கள் தவளரும் தொல்கேள்வி தன்மையுடையார் இகழிலர் எஃகுடையார் தம்முள் குழி நகல் இனிது காண்பாராயின் அகழ்வானத்து உம்பர் உறைவார் பதி. இதான் பாட்டு. இப்ப பாட்டுன்னு நம்ம பயந்துட கூடாது, இது பாடமா வச்சுதான் பல பேர் சாய்ஸ்ல விட்டுறோம். நான் திருக்குறளை நடத்தி எழுதினு கேட்ட 3 மார்க் சார் சாய்ஸ்ல விட்டேன் அப்படிங்கண்ணா, திருக்குறள் சாய்ஸ்ல போறாரு. இதுவே இப்படி வச்சுக்கலாம், ஒத்த சிந்தனையவர்கள் ஒன்னா உட்காந்து சொர்க்கம் நரகம் எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப சிரிச்சு பேசுறப்ப ஒரு சொர்க்கம் உண்டாகுது, எப்படி?

தவளரும் தொல்கேள்வி தன்மையுடையார் இகலிலர் எஃகுடையார் தம்முள் குழி நகல் இனிது காண்பாராயின் அகழ்வானத்து உம்பர் உறைவார் பதி. இதான் பாட்டு. இப்ப பாட்டு நம்ம பயந்துட கூடாது. இது பாடமா வச்சுதான் பல பேர் சாய்ஸ்ல விட்டுறோம். நான் திருக்குறளை நடத்தி எழுதினேன்னு மூணு மார்க் சார் சாய்ஸ்ல விட்டேன் அப்படிங்கனா திருவள்ளுவர் சாய்ஸ்ல போறாரு. இதுவே இப்படி வச்சுக்கலாம். ஒத்த சிந்தனையவர்கள் ஒன்னா உட்காந்து சொர்க்கம் நரகம் எங்க இருக்கும் தெரியாது. இப்ப சிரிச்சு பேசுறப்ப ஒரு சொர்க்கம் உண்டாகுது. எப்படி? ஒத்த சிந்தனை. இதை மறந்துடக்கூடாது. இப்ப சில பேருக்கு அஞ்சு நிமிஷம் கூட பேச முடியாது. இன்னைக்கு பஸ்ல வர்றாரு வெயில் என்ன இப்படி அடிக்குது அப்படின்னு. அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. இல்ல சும்மா சொன்னேன். என்ன சொல்றேன் இனிமே சொல்லாத. சரி பேசாம இருந்தேன். என்ன பேசாம இருக்கணும் திமுறா அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னை மூணு வார்த்தை வந்தேன். இவங்க கூட நான் எப்படி வந்து சொர்க்கத்துக்கு போவேன்? போக முடியாது. அதைத்தான் பழைய பாட்டில் சொன்னாங்க. அவ்வையார்னு ஒரு பெரிய முதுபெரும் புலவர்த்தை கேட்டாங்க. ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசம் நல்லதா, அல்லது கன்னியாகுமரி போன்ற கடற்கரை நல்லதா, தஞ்சை மாவட்டம் போல மருதநலமாகிய வயல் நல்லதா, எந்த இடம் நல்ல இடம்? அந்த மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லாது. எந்த இடத்துல நல்ல மனுஷன் இருக்கானோ அந்த இடம் நல்ல இடம். காடா குன்றோ நாடா குன்றோ அவளா குன்றோ மிசியா குன்றோ எவ்வளி ஆடவர் நல்லவர் அவ்வளி நல்லை வாழிய நல்லனே. ஆடவர்னா இருக்கா பெண்கள் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அது பொது சொல்லது. அதனால எங்க நல்ல மனுஷன் இருக்கிறானோ, வீடுன்னா சுண்ணாம்பு செங்கல் தரை மட்டும் இல்ல, அங்க எல்லாரும் உட்காந்து ஒன்னா பேசி சிரிச்சு. அதுதான் உண்மை. இப்ப ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சில வீட்டுல யாரு கூட யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் தனித்தனியா, எல்லாரும் தனி டிவி, எல்லாரும் தனி செல்போன், வெளியாளோட தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியமான வீடு. அதுல சில வீட்டுல நாயோட அன்பா பேசுவாங்க, மனுஷங்களோட கோபமா பேசுவாங்க. நான் ஒரு வீட்டுல பார்த்தேன். அதாவது அவன் அன்பா பேசினாங்கன்னா நாய்கிட்ட பேசுறான். ஜிஜி சாப்பிட்டியாமான்னா அது நாய். நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கு அப்படின்னு கேட்டானா அது மகனை கேட்கறான். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்ப மிருகங்கள் மேல கொண்டிருக்க அன்பு மனுஷன் கொள்ள மாட்டேங்க. அப்படி ஒரு நிலைமையாயிருக்கு. எங்கெல்லாம் பேசுறதுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வார்த்தையா ஒரு குடும்பத்துல பேசி மகிழ்தல், சாப்பிட்டு மகிழ்தல், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. கொரோனா நோட்டுல சாப்பாடை கூட எல்லாரோட உட்காந்து சாப்பிடணுமா? நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம்னா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்றப்ப யாரும் இல்லாதப்ப தின்னு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்போம். நல்லா இது அறுத்து வச்சிருக்கீங்க உருளைக்கிழங்கு, அந்த குண்டு பயலோட சேர்ந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி கொடுப்போம். ஆனா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. எல்லாரோடய உட்காந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னா என்ன செய்யணும்னா எல்லாரும் கொடுத்து மகிழ்ந்து சாப்பிட்றப்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு கணவன் மனைவிட்ட முதலிரவுல ரொம்ப யோசிச்சு ஒரு வார்த்தை பேசிருக்கான் மூணே முக்காலுக்கு. என்ன பேசினானா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். இனி பிடிச்ச என்ன பிடிக்கலன்னு கல்யாணம் ஆயிட்டாங்க, கதை உடச்சுட்டாங்க. அவ செல்லம்மா போ பைத்தியம் அப்படின்னு சொன்னான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். ஒரு ஆறு மாசம் பைத்துக்கிற ஆஸ்பத்திரியில இருக்கான். அவ சொன்னா நானும் அதே ஆஸ்பத்திரி தான், ஏழாம் நம்பர் வார்டு, நான் மூணாம் நம்பர் வார்டு, குடும்பம் சிரிப்பா சிரிக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். மேல்நாட்டுல ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன் மேல்நாட்டுல மேல்நாட்டுல சொல்றோம்னா, இப்ப இங்க சொல்லல என்ன சொல்றாங்க. இப்ப என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் இலியட்ஸ் சொல்லி ஒத்துக்கிறாங்க. என்றார் முனுசாமி, என்றார் குப்புசாமி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. போங்க குப்புசாமி அவர் வாட்டுங்க கடையில உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. அதனால சில இது சொல்ல வேண்டது. ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒருவேளை உணவாவது நம் வீட்டு நபர்களோட உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. ஒருவேளை உணவாவது அப்பதான் யாரு என்னவு தெரியுமா, இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க டக்குன்னு யாரையாவது கூப்பிட்டு உங்க பையன் எத்தனை படிக்கிறான்னு கேளுங்களேன். அவன் ஆறாவதோ ஏழாவதோ இப்படி ஒரு படிப்பு எங்கேயாவது இருக்குமா? ஆறு மாசம் ஆறாவது, ஆறு மாசம் ஏழாவது படிக்கான். என்னென்ன நபர் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. அது ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு மனைவி கணவன்ட்ட சொன்னாங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு வைங்க. அந்தமா போயிருச்சு. ராத்திரி 10 மணிக்கு வந்திருக்கு. சேர் போட்டு கோவத்தோட உட்காந்துருக்காரு வீட்டுக்காரு. ஒரு 6 வயசு போய் ப்ளூ ட்ரௌசர் போட்டு குப்பரப்படுத்து அழுதுட்டு இருக்கான். நம்ம வந்தவொடனே கேட்டாங்க, எல்லா பிள்ளைகளுக்கு சோறு போட்டீங்களா? என்ன சோறு போட்டீங்களா? இந்த பையன் வெளியே வெளியே ஓடுறான், சாப்பாடு போட்டு அடிச்சு பள்ள கழட்டி படுக்க வச்சிருக்கேன். அந்த அம்மா பிரட்டி பார்த்து, ஐயோ எழுத்து விட்டு போயில, இவனுக்கு சோறு போட்டீங்க, இவனுக்கு இவன் பையன் யாருன்னு தெரியல. அந்த பையன் வெளியே ஓடிருக்கான் அவன் வீட்டுக்கு. அவனை விடாம போட்டு அடிச்சு இழுத்து உட்கார வச்சு அப்ப என்ன செய்யறது? அப்ப குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் வேணும்னா என்ன வேணும்னா இது வேணும். இந்த 1ஆம் தேதி நகைச்சுவை ரெண்டா அது அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே நகைச்சுவை இருக்கும். இன்னொன்னு தவறா புரிந்து கொண்டு நகைச்சுவையா இருக்கும், நல்லா இருக்கும். அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஒருத்தர் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தாரு ரயில்ல. கூட ஏறினவர் சொன்னாரு, என்னை விழுப்புரத்துல இறக்கி விட்டுருங்க, ஏன்னா நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு போறேன், முக்கியமான வேலைக்கு போறேன், நேர்முகம். என் வாழ்க்கையினுடைய பெரிய மாறுதல இதெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு சிரமம் பாருங்க, நான் பயங்கரமா தூங்குவேன். ஆனா நீங்க அதுக்காக கவலைப்படக்கூடாது. என்னை அடிச்சு முதிச்சாது என்னை வெளியே தூக்கி போட்டுருங்க. சார் நீங்க கவலைப்படாங்க, படுத்துக்கிட்டார். வண்டி மெட்ராஸ்ல போய் நிக்குது. இந்த இறக்கி விட சொன்னவரு இறங்குறாரு, இறக்கி விடுறேன்னு சொன்னவரு இறங்குறாரு. அவர் இறக்கி விட்டு அவர் வயிறாரு, அடப்பாவி விழுப்புரத்துல வேலைக்கு போறேன்னு சொன்னே கேட்கலையே, இறக்கி விடலையேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் கோபமா கேட்டார், இம்பிட்டு வயிறனே உனக்கு அறிவில்லையானார். அதுக்கு நான் வருத்தப்படல, நீ நினைச்சு ஒருத்தன் நைட்ல மிதி மிதினு மிதிச்சு வெளியே தள்ளி விட்டேன். அவன் ஒடியாந்தெல்லாம் ஏறினான் பாவம், கையில எல்லாம் மிதிச்சு சினிமால மாதிரி வெளியே தள்ளி. அவனுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம யாருன்னு கூட தெரியாது, எதுக்கு நம்மள வெளியே தள்ளுறாங்கன்னு கூட தெரியாது. அவன் பேக் தூக்கி வெளியே போட்டேன், அவன் என்ன என்ன வை வைறானோ தெரியல. இப்ப நான் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டேன், இதை நினைச்சு கவலைப்படல. எவ்வளவு சுலபம் பாருங்க. அதே மாதிரி வகுப்பறைகள்ல மாணவர்கள்ட்ட நம்ம பல விஷயங்கள் பெறுவோம். ஒரு வாத்தியார் சயின்ஸ் வகுப்பு நடத்தினார். சில பள்ளிக்கூடங்கள்ல சயின்ஸுக்கு லேபரட்டரி இருக்கு.

நான் படித்த ஸ்கூல்லாம் ரொம்ப சாதாரண பள்ளிக்கூடம், அதில் கையிலேயே சொல்லிக் கொடுப்பாரு அந்த சயின்ஸ் வாத்தியார், இப்படி விரலை காமிச்சு இதுதான் சோதனை குழாய் சரின்றோம், இந்த கையில் வெறும் கையில் இது அமிலம், இதை இதில் ஊட்டினால் என்ன ஆகும், விரல் வெந்துவோம் சார். ஏன்னா அதுக்கு மேலே இமேஜினேஷன் பண்ண தெரியாது, கற்பனை பண்ண முடியாது. இப்படி இடங்களில் வந்து ஒரு வாத்தியார் என்ன மெழுகுவத்தி ஒன்று வகுப்பறையில் பொருத்தி வச்சு கதவெல்லாம் போட்டு சொன்னார், எல்லா மாணவர்களை உட்கார வச்சு கேள்வி கேட்டார், மாணவர்களே இந்த அறையில் இந்த ஒளி எப்படி வந்தது, வெளிச்சம் எப்படி வந்தது? ஒரு பையன் எந்திரிச்சான், தீப்பெட்டியிலிருந்து வந்தது இல்ல. இன்னொருத்தர் எந்திரிச்சான், தீக்குச்சியிலிருந்து வந்தது இல்ல. இன்னொருத்தர் எந்திரிச்சான், மெழுகுவத்திலிருந்து வந்தது இல்ல. எல்லாத்தையும் இல்லையா நின்றுட்டு இருக்காரு. கடைசி ஒரு பையன் கையத்து எனக்கு தெரியும் சார், வா வா சொல்லு. நேர வந்து அந்த மெழுகுவத்தி உப்புன்னு ஊதுனா, இப்போது இந்த வெளிச்சம் எங்கே போனதோ அங்கிருந்து வந்தது அப்படின்னா வாத்தியார் அரண்டு போனாரு. ஏன்னா இப்ப எப்பவுமே கேள்வி என்னன்னா, இவர் யோசிச்சது சொன்னாதான் அதுக்கு ஆன்சர்னு பேர், இல்லாட்டி சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, நான் நீ சொன்னது ரைட்டா இருக்கலாம் ஆனா நான் யோசிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் மறுப்போம். இதெல்லாம் உண்டு. இப்ப பாருங்க எந்த இடம் நமக்கு மகிழ்ச்சி இல்லாத இடமா இருக்கு, எங்க நோக்கினாலும் கல்யாண வீடுகளா சொல்லவே வேண்டாம். சில வீட்டுல இப்ப எல்லாம் செருப்பு உள்ள போட்டு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா நமக்கு பாதி உயிர் வெளியேதான் இருக்கும். அப்படியே மாப்பிள்ள தாலியை கட்டிட்டு பாரு, இப்படி வெளியே பாத்துக்கிட்டு போனாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு வெளியே வந்தேன், என்கிட்ட வந்து சொல்றாரு, அருமையான செருப்புங்க 300-400 ரூபா இருக்கும், சாப்பிட்டு வந்து பாக்குறேன் காணோம். எனக்கு அப்படியே அழுகு வந்துருச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன், அப்புறம் நான் ஏன் செருப்பு தான் போட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன தெரியுமா, ஏன் செருப்பியா பார்த்து வச்சிருந்தீங்க, அந்த ஆளு போறப்பயே முதலே சில பேர் நல்ல செருப்பை பார்த்து வச்சிருவாங்க. இந்த சில பேர் சொல்றாங்க, இல்ல ஜோடி சரியில்லைன்னா, நல்லா தான் இல்ல நான் செருப்பை சொன்னேன். அப்ப இப்படி லட்சியத்தோட சில பேர் வரத பாக்குறோம். திருமண வீடுகள்ல பரிமாறுறப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நான் ஒரு கல்யாண வீட்டுல பேசிட்டு கிளம்புனேன், சாப்பிட்டுதான் போகணும்னாங்க, அதான் நான் செஞ்ச தப்பு. சரிண்ணா நாலாள் உட்கார இடத்துல 8 பேர் கிள போட்டு ஏன் இலை எதுன்னு எனக்கே தெரியல, ஒருத்தர் ஏன் இலையில அங்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன், ஏன் இலை என்ன நீங்க அங்கிட்டு சாப்பிடுங்க அங்கிட்டு சாப்பிடுங்க. அதுல இன்னொரு சோதனை நான் பாத்திருக்கேன், பரிமாறிக்கிட்டே வருவாங்க நம்ம இலையிட்ட வந்து தீந்துவோம் பாத்திருக்கீங்களா, அப்புறம் போய் எடுத்து அடுத்த இலையில இருந்து போட்டு போவேன். அதுல ஒரு தடவை நான் போய் உடம்பு சரியா சில பேரோட விருந்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் சுகர் இங்கிட்டு ஒருத்தர் சுகர் பாவம் வேணாங்கிறாரு, கேசரி வைக்காது எனக்கு வைக்காம போயிடுறாங்க. நான் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்ல அவருக்கு இல்ல சரிதான் பரவாயில்ல அப்படி சில தரமே சிக்குவோம். அதே மாதிரி நமக்கு பிடிக்காத ஒண்ணு இருக்கும், நம்மளுக்கு 4 பேர் கிடைக்காம போயிரும். இப்படிலாம் உண்டு, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அதை பார்ப்போம். அப்ப நகைச்சுவைக்கான இடம் களம்ங்கிறது ரொம்ப பெருசு, நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆகாயமானத சொல்லலாமா, நல்லா சொல்லலாம். சமீபத்தில் நான் வெளிநாடு போயிட்டு வந்ததுனால சொல்றேன், இந்த விமானத்துல ஏறணும்னு எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசையெல்லாம் உண்டாகும். ஒரு ஆள் புதுசா விமானத்துல ஏறி பக்கத்துல ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு, பாருங்க விமான பயணம்னா விமான பயணம் தாங்க, இந்தா கீழே பாருங்க இந்த லாரி பிளேனு பஸ் எல்லாம் எறும்பு மாதிரி தெரியுது. அதுக்கு அவர் சொன்னாரு, அதெல்லாம் எறும்பு தான், இன்னும் விமானம் கிளம்பவே இல்லை அப்படின்னா ரொம்ப கற்பனை பண்ணி ஏறணும்னு பறந்துச்சாக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி உண்டு. நகைச்சுவை எதுக்காக வேணும் கேள்வி கேட்டா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. மற்ற தேசத்துக்காரர்களுக்கெல்லாம் இத்தகைய நாகரிகம் வர்றதுக்கு முதல்ல நம்முடைய தேசத்துல இலக்கியம் வந்தது. நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் என்ற ஒரு நூல், கிமு 3000 சொல்றாங்க. அதுல கூட நிறைய நூலை சொல்லி சொல்லி அவர் சொல்றாரு, அதனால அதுக்கு முதலே நூல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி நகைங்கிற சொல்லு பல இடங்கள்ல வருது. திருவள்ளுவர் ரொம்ப அதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்தார், சிரிப்பவர்களுக்குத்தான் உலகம் ஒளிமயமா இருக்கிறது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த குமிழ் சிரிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. குமிழ் சிரிப்புன்னு என்னன்னா, காற்று குமிழ் இப்படி வந்து பபிள்ஸ் மாதிரி வரும். இப்ப நமக்கு சில நேரங்களில் குமிழ் சிரிப்பு வரும், அடக்க மாட்டாம சிரிப்பு வரும், ஆனா கம்முன்னு உட்காந்துருப்போம். நீங்க பாத்துருக்கலாம், மேடைகள்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், முடியவே முடியாது, தாங்க முடியாது, மண்டை வெடிச்சு போற மாதிரி இருக்கும். அப்ப முகம் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். சில வீடுகள்ல கணவன் திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்து நான் இன்னைக்கு சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவார், அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரின்றுவாங்க, போய் வெறுங்கையில வெந்நீரை தூக்கி அவரு அப்படி டம்முன்னு கீழே ஓட்டு, அதுல ஒரு டான்ஸே ஆடிடுவார். இந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது, ஆனா சிரிச்சா கொண்டு விடுவான். அதனால என்ன செய்யணும், அந்த பக்கம் திரும்பி இப்படி முகத்தை கையில பிடிச்சிருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முகம் அழகா இருக்கும், அழகா இருந்தா நம்ம பாக்கலாம். அப்ப அந்த அழகுதான் அந்த குனித்த உருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புனாங்க. குமிழ் சிரிப்பு ஒரு வகை. கண்ணகிங்கிற பேரு கூட கண்ணால் நகுபவள்னு பேரா, அவருடைய கண்ணும் சேர்ந்து சிரிக்குமா, வாய் சிரித்தல் இதழ் சிரித்தல் முகமே சிரித்தல், சிலர் உடம்பு முழுக்க சிரிப்பாங்க. சந்தோஷம் நல்ல நகைச்சுவை படத்துக்கு சில பேருக்கு போனோம் நம்ம அடி வாங்கியே இதாயிருவோம், அடிச்சு அடிச்சு சிரிப்பாங்க அப்படி. இன்னும் சில பேர் கொஞ்சம் லேட் லேட்டா சிரிப்பாங்க. ஐரிஷ் டேஸ்ல இன்னைக்கு ஜோக் சொன்னவன நாளைக்கு வந்து சிரிப்பாங்களாம், 24 மணி நேரம் லேட்ல போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்டு. அப்ப இன்னும் குழந்தைகள்ட்ட இருக்கக்கூடிய நகைச்சுவை இருக்கு பாருங்க, அவங்க கபடம் இல்லாம சிரிப்பாங்க, கபடம் இல்லாம சிரிக்கிறது. அப்ப மனித வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய டானிக் மாதிரி. இப்ப வேணுமான்னு கேக்குறாங்க, இந்த காலங்கள் நகைச்சுவை வேணுமா, எல்லாம் ஓடி ஓடி சம்பாரிச்சுட்டு இருக்கோம் நேரமே கிடைக்கலன்னு. இல்ல, எப்படியாக இருந்தாலும் சம்பாதிக்கிற காலத்துல கூட என்ன வேணும் அப்படின்னா, சிரிப்பதற்காகத்தான் மகிழ்ச்சியா இருக்கத்தான சம்பாதிக்கிறோம். குறிப்பா சொன்னா, இந்த செல்போன் எல்லாம் வந்த பிறகு யாரு கூட யாரும் பேச மாட்டேங்கிறோம். அன்னைக்கு பஸ்ல பாக்குறேன், செல்போன் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் நீ எங்க இருக்க நீ எங்க இருக்குங்கிறாரு, இன்னொருத்தர் நீ எங்க இருக்க நீ எங்க இருக்க, ரெண்டு பேரும் ஒரு பஸ்ல உட்காந்துருக்காங்க, ஒரே பஸ்ல உட்காந்து ரெண்டு பேரும் செல்போன்ல பேசிட்டு.

என்னமோ வட ஆப்பிரிக்கால் இருக்க மாதிரியும் அவன் தென் அமெரிக்கால் இருக்க மாதிரியும். அதே மாதிரி நகைச்சுவைக்கு புதிய செய்திகள் எப்படி கிடைக்குதுன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் கிடைக்கும். நீங்க பஸ்ல ஏறினோடனே கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரு, நான் பணம் எடுத்து கொடுத்தேன். அவர் என்னை பாத்து சிரிக்கிறாரு, இது எங்க வாங்கினீங்க நோட் அப்படின்னாரு. என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தர் 2 ரூபாயில பாதி 5 ரூபாயில பாதி ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப இது என்ன கணக்குல நான் வைக்கிறது, 2 × 2 அளவு பாக்குறதா, 3-6 ரூபான்னு வச்சுக்கிற முடியுமா? அவர் சொல்றாரு, நாசிக்கல கூட இந்த மாதிரி நோட் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா லேமினேஷன் சார்ஜ் அதிகமாகுது. அது சாதாரண ரூபாயை காட்டலாம். இப்ப இந்த ஜோக்கு வந்து இந்த நேரங்கள்ல எடுக்கும். இது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய சொன்னாலும் புரியாது. எந்த நகைச்சுவைக்குமே ஒரு காலம் நேரம் உண்டுன்னு சொல்லுவோம். அப்ப வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்போது எதுக்காக, நான் நோயாளி சிரிப்பானா, பல் வீங்கி போய்த்துறான் ஒருத்தர், அவனை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன லேசா சிரிச்சுட்டு என்ன செய்வேன், இது முடியும் அவனை கொள்ளாம விட மாட்டேன், மக்களா பண்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்ப இந்த நகைச்சுவை வந்து நம்மள என்ன செய்யும், உள்ள ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குது. அது மட்டும் இல்ல, கூடி சிரித்தல் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டாள் தன்னுடைய பாட்டுல சொல்லுவாங்க, விரதம் இருக்கிறப்ப 2வது பாட்டுல தனித்தனியா இருங்கப்பாங்க, ஆனா விரதம் முடிக்கிறப்ப 27வது பாட்டுல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம்பரும் சன்மானங்கிற பாட்டுல, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வெளிவார கூடி இருந்து குளிர்ந்தேள ரொம்ப ஆவாய், சமுதாய பாட்டுமாங்க அந்த பாட்டு. அது எல்லாருக்கும் கிடைக்கணும். யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்ங்கிறது. அது மாதிரி மகிழ்ச்சி என்ன செய்யும்னா, சொல்லி சொல்லி பாருங்க, அடுத்த ஆள் தண்ணிய நம்ம கேட்ட ஜோக்கு அடுத்த ஆள் சொன்ன இன்னும் பிரமாதமா இருக்கும். அவர் இன்னொருத்தட்ட வாங்கி அப்படி சொல்வாரு, சிரிப்பு தாராளமா வரும். அப்ப நகைச்சுவைகள் பரவும். இன்னும் நல்லா கேட்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தா 2 பேர், ஒருத்தர் 4 நம்பர்ல போறதுக்கு உட்காந்துருக்கேன், இன்னொருத்த 8 நம்பர்ல போறதுக்கு உட்காந்துருக்கேன், திடீர்னு 48 வந்துருக்கு, 2 பேர் ஏறி போயிட்டாங்க, 4 முறுக்கு 8 முறுக்கு, இப்ப அவன் எங்க வராங்க நம்ம என்ன கண்டோம் தெரியாது. இது நடக்கும், நம்ம இதை பாத்துட்ட பிறகுதான் பார்ப்போம். அதே மாதிரி ஓடி போய் ஏறினா லேடிஸ் பஸ்ஸா இருக்கும், பாத்துருப்போம், அவசரமா ஓடி போய் ஏறது உண்டு. இந்த நேரங்கள்ல என்ன ஆகும், நம்மை நாமே கேள்வி பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி நிழல் நிஜம்னு சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தேன், நகைச்சுவை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, அவங்க வாடகை உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு சிரிக்கணும்னு கூட தெரியாது. பல ஊர்கள் உட்காந்துருந்தா திடீர்னு வீடியோ எடுக்க வந்தாங்க, என்ன எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க, வெளியில டிவி வச்சுட்டாங்க, வச்ச உடனே அவ்வளவு பேர் இருந்துச்சு வெளியே ஓடிப்பிட்டான், நான் அந்த டிவியில திருறேனா அதை பாக்குறது, அவர்த்த இங்க வந்து பாரு இந்த இதுல இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன், நான் இங்க பேசுறேன், நீ வாங்க என்ன கூப்பிடுற அந்த ஆள், வேலை சரியா போச்சு, என்ன பண்றது. ஒரு கிழவி எங்க வீட்டுல வந்து சொல்றது, எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமான்னு கேட்டேன், அதுக்கு டிவி வேணுமா இருந்தா அப்படின்னு சொல்லுது, ஏன்னா கேபிள் காரு டிவி சேர்த்து வாங்கி கொடுப்பாரு, டிவி இருந்தா தானே கேபிள் கனெக்ஷன் கொடுப்பாங்க, இது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப அறியாமையில் நகைச்சுவை வரும். அதே நேரங்களில் நம்ம அவசரமா செஞ்சு நகைச்சுவைகள் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி பதில நகைச்சுவைகள் வரும், இன்னும் பல விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மடக்குனாங்கன்னா ரொம்ப நகைச்சுவை வரும். இப்ப நான் ஒரு நாள் மேடையில சொல்லிட்டு இருந்தேன், நடுவர்னா யாரு அப்படின்னு சொன்னேன், நடுவில் உட்காந்துருப்பார் நடுவர் அப்படின்னு சொன்னேன், எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், நடுவர். இன்னொரு கருத்து இருக்கு, இவர்கள் கருத்து பயிரை தருவார்கள், நான் வாங்கி இந்த இலக்கிய வயலில் நடவு செய்வேன் அப்படின்னு சொன்னேன், சொல்லிட்டு அதோட விட்டுருக்கலாம், நான் விடாம என்ன ஒன்னே, இவர்கள் கருத்து பயிரை தருவார்கள், நான் நடுவேன், நீங்கள் கைதட்டலாம் சிரிக்கலாம், அது அந்த இலக்கிய பயிருக்கு உரம் போட்டது போல ஆகும், அது வளரும்னு கிட்ட இருந்தேன். கீழ இருந்த ஒருத்தர், அப்ப மொத்தத்துல அறுப்பீங்க அப்படின்னு சொன்னாரு, அவர் தான் நல்லாள், நான் கொண்டு போன ஓமைய எனக்கு நேர எதிராக முடிச்சாரு பாருங்க. அப்ப நான் அதை ரொம்ப ரசிச்சேன், அதாவது நம்மளை எந்த ஆயுதம் வச்சிருக்கோமோ அதை வச்சு அடிக்கிறது, மெத்தத்துல கூட சரி அடி விழுகாது, நம்ம கொண்டு போனதை வச்சு அடிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக இப்ப நான் அதை ரசிச்சு சொன்னேன், எப்படின்னா இது அவங்க அதை முடிச்சு வச்சாங்க பாருங்க, அது மாதிரி. அதனால எந்த விஷயங்கள்லயும் நகைச்சுவைகள் இருக்கும், அது அறிவியல் ரீதியான நகைச்சுவைகளா இருக்கலாம், இலக்கிய ரீதியான நகைச்சுவைகளா இருக்கலாம். ஸ்லேடைன்னு சொல்றோம் பாருங்க, ஒரு சொல்ல வச்சுக்கிறோம், 2 பொருள் தர்ற மாதிரி சொல்லுவோம், இது வந்து இலக்கிய ரீதியான நகைச்சுவைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி புது கவிதைகள்ல நகைச்சுவைகள் வரும். இவ்வளவும் கேட்டுக்கிட்டோம்னா ஒரு இனிமையான உலகம். இதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, நகைச்சுவைக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கா, எல்லாத்துக்கும் இலக்கணம் வச்சிருக்கவங்க இதுக்கு வைக்காம இருப்பாங்களா, இருக்கு 2 இலக்கணம். 1, தனியா சிரிக்கப்படாது, அப்படி சிரிச்சோம்னா பாக்குறவங்க சந்தோஷப்படுவாங்க, இவங்க குடும்பமே இந்த மாதிரி தானடா. அப்புறம் எல்லார் வீட்லயும் தூங்குறதுக்கு சாப்பிடறதுக்கு நேரம் வச்சிருக்கோம், யார் வீட்டுல சிரிக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்கோமா, 8 to 8 கால் சிரிக்கப்படும், ஒரு கோடு போட்டா என்ன ஆகும், என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து நிற்பாங்க, இப்ப பாரு 8 கால் சிரிப்பாங்க, வேற வீட்டுல ஒரு மாதிரி லூஸ் போயிடுது, அந்த நேரம் போகாத கடிச்சு வச்சாலும் வச்சுதான். அப்ப நேரம் கிடையாது, காலம் கிடையாது, டைம் கிடையாது, என்னன்னா அசந்தர்ப்பமா சிரிச்சிடப்படாது. இப்ப கேட்டதை இன்னும் காமணி நேரம் கழிச்சு சிரிச்சோம்னா பயமா இருக்கும், அது ஒண்ணு. அதனால அது இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு இலக்கணம் இருக்கு. நாம் மகிழ்வோம், பிறர் மகிழ வைப்போம், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, பாரதி சொன்னார், அவர் கோடிகளை பார்த்தது இல்லை, ஆனா சொன்னார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, ஈனக்கவலைகள் பட வேண்டாம்னார். ஈனக்கவலைனா என்னங்கிறீங்க, ஈனக்கவலைனா ஒண்ணும் இல்ல, அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ நினைச்சு இப்ப கவலைப்படுவோம். ஒரு மனைவி கணவனை கேட்டாங்களாம், எங்க காஞ்சிபுரம், தர்மாவரம், பனாரஸ், ஆரணி, சின்னாலப்பட்டி, இந்த ஊரெல்லாம் நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, நல்லா கவனிக்கலாம், என்ன ஊருன்னு, காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆலனி, பனாரஸ், சின்னாலப்பட்டி. அதுக்கு அந்த கணவன் சொன்னா, இதெல்லாம் நினைச்ச உடனே எனக்கு திருப்பதி, பழனி.

0: இப்ப கவனிங்க, அந்த அம்மா பட்டுன்னு சொல்லல, இந்த பையன் மொட்டைன்னு சொல்லல, உனக்கு பட்டு எனக்கு மொட்டை அப்படிங்கறத குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குழல்ங்கிற வார்த்தைக்கேற்ப நகைச்சுவைகளை பார்த்து பாக்குறோம். அதனால நகைச்சுவைகளுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நாம் பெறுகிற இன்பம் மற்றவரை பரவிப்பது. மழை பெய்தால் இன்பம், வெயிலடித்தால் இன்பம், காற்றடித்தால் இன்பம், இத்தனை இன்பங்கள் இந்த உலகம் வைத்திருக்கிறது. அவற்றை நாம் பெறுவது மட்டும் பெருமை இல்லை, மற்றவருக்கு தருவதும் பெருமை. தருவோம், தருவதற்காக பெறுவோம், அல்லது பெறுவோம், அந்த பெறுவதற்காக தருவோம்.
1: இதுவரை சிரிப்போம் சிந்திப்போம் கு ஞான சம்பந்தம் அவர்களின் உரை கேட்டீர்கள்.

0: சேர்த்து வைத்த செல்வம் ஒலிக்களஞ்சிய நிகழ்ச்சி கேட்டோம்.
1: வானொலிக்கு 90.
2: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
3: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகம் ஆறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து இரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
0: நேரம் 3:02:30. ஆகாஷ்வாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: 4 மணி வரை திரைகானம் கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல் முதலில். படம் சின்ன தம்பி பெரிய தம்பி.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர்.
4: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் நினைவே ஒரு சங்கீதம்.

பாடநிலாவே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். பாடியவர்கள் மனோ சித்ரா.

துண்டும் தக்கும்முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். சந்தம் தக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு. குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி specialschoolnirvagam@gmail.com.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: 3:30 திரைப்பட பாடல்களை நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள்

நேரம் 3:43. 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் படம் ரெட்டை வால் குருவி.

0: உன் மனசில் இடம் பிடிச்ச என் மனச பறி கொடுத்து, உன் மனசில் இடம் பிடிச்ச கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே.
1: உள்ளம் கவர்ந்த கள்வன் திரைப்படத்தில் பி. ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

0: கடற்படை பாரதிய சேனா.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராம, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஒழித்துக் கொண்டிருக்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து புதுக்கவிதை திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்

101.1 சென்னை எஃப்எம் கோல்டில் அரங்கிசை ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீகாந்தோ ஸ்லோகம், தொடர்ந்து லக்ஷமாம், லலிதாதாசர் பாடல், நாட்டராகம், ஆதிதாளம்.

எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எல்ஐ டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஆனந்த நடன பிரகாசம், ராகம் கேதாரம், மிஸ்ரதாப்பு தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு

0: 28,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஜன் பிளாசம்ஸ், ஃபேமிலி அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல், வி காவ்யா வழங்கும் முறை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் கோகுலப்பிரியா, மியூசிக்கல் டேலண்ட் ஏ லித்திகா ஸ்ரீயின் பாட்டு, மியூசியம் எ டைம் மிஷன், ரியா கேத்ரின் வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ். இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்ச மரப்புதலை, 3:10 இனிய ராகம், அலோக் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து சஞ்சய் கவிராய் அவர்களின் சரோடிசை. அதிகாலை 4:10 பொங்கமங்கலம், காஞ்சிபுரம் MK பழனி அவர்களின் நாகஸ்வரேசை, பெரும்பேர் TR சேதுராமன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவரை, 8:30 திரைகானம், காலை 9:00 அரங்கிசை, வடையிலுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வரேசை, மங்கலம் MK ஆசான் அவர்கள் தவில். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, டாக்டர் கே சுனில்குமார் அவர்களின் முறை. பகல் 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், மாயூரம் ஜி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலே, டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரமதுரம் இசமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா. இம்மூன்று நிகழ்ச்சிகளும் டெல்லி அஞ்சல். நாளை மாலை 5:00 அரங்கிசையில் ராகவன் மணியன் அவர்களின் சக்சஃபோன் இசை, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், சென்னை சோல் ஆஃப் சவுத் இந்தியா, வி வர்ஷினி வழங்கும் முறை, ஃபெயிலியர்ஸ் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் த பிகினிங், ஜி மதுமிதா வழங்கும் முறை, ஹாபிஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் உரை வழங்குபவர் ஆரோஹி சௌத்ரி. 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபர்ஸ், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். திரை இசை, முதலில் உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், வித்யா.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள்.
2: வானொலி மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வடிவம் வந்து ஒரு, அதாவது ஒரு மீடியா, வேற எந்த மீடியாவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சின்னா உட்காந்து பார்க்கணும், அதுக்காக அதை தயார் பண்ண. ஆனால் வானொலி அப்படி கிடையாது, ஒரு வேலையை செய்திட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து வானொலியில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 1960களில் தொடங்கிய அந்த பசுமை புரட்சி பெரிய அளவில் வந்து வளருவதற்கு காரணமாக இருந்தது வானொலி. இதை நம்ம யாரும் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நெல்லுக்கு பேர் ஆடுதுறை 27 ஒரு நெல் இருந்தது. அந்த நெல் வந்து வானொலியினால் புகழ் பெற்றது. ரேடியோ, அதுக்கு வந்து ரேடியோ நெல்னு பேர் வந்தது. ரேடியோ நெல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாங்க.

0: அண்ட் கல்ச்சர். எவ்ரி கல்ச்சர், எவ்ரி நேஷன், எவ்ரி கம்யூனிட்டி ஹாஸ் அ ஸ்டோரி வித் அ ப்ரிசர்வேஷன். தோஸ் ஸ்டோரிஸ் ரிஸ்க் பீங் ஃபர்காட்டன். மியூசியம்ஸ் ப்ரொடெக்ட் தோஸ் மெமரிஸ் லைக் ட்ரெஷர்ஸ். தே ரிமைண்ட் அஸ் தட் டைவர்சிட்டி இஸ் நாட் அ வீக்னஸ் பட் அ ஸ்ட்ரென்த். ஈச் ஆர்டிஃபேக்ட், ஈச் ட்ரெடிஷன், ஈச் ஆர்ட் ஒர்க் ரிஃப்ளெக்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சீயிங் த வேர்ல்ட். பை ப்ரிசர்விங் தீஸ் மியூசியம்ஸ் என்ஷுர் தட் ஹியூமானிட்டி டஸ் நாட் பிகம் ஒன் வாய்ஸ் பட் அ ரிச் கோரஸ் ஆஃப் மெனி வாய்ஸஸ், அ பிரிட்ஜ் பிட்வீன் ஜெனரேஷன். மியூசியம்ஸ் கனெக்ட் பீப்புள் ஹூ லிவ்ட் சென்ச்சுரிஸ் அகோ வித் பீப்புள் ஹூ ஆர் எட் டு பி பார்ன். த கிரியேட்டர் ஆஃப் அன் ஆர்டிஃபேக்ட் மே நெவர் மீட் அஸ், எட் தேர் ஒர்க் ரீச்சஸ் அஸ் அக்ராஸ் டைம். சிமிலர்லி, வாட் வி ப்ரிசர்வ் டுடே வில் ஸ்பீக் டு த ஃபியூச்சர் ஜெனரேஷன். இன் திஸ் வே மியூசியம்ஸ் பில்ட் அ பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சிங் பேக்வர்ட் இன்டு அ ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபார்வர்ட் இன்டு த அன்னோன் ஃபியூச்சர். வி ஆர் நாட் ஜஸ்ட் விசிட்டர்ஸ் இன் மியூசியம், வி ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் அ லாங் அன்பிரோக்கன் செயின் ஆஃப் ஹியூமன் ஸ்டோரி டெல்லிங். ஸோ வாட் டஸ் இட் ட்ரூலி மீன் டு கால் அ மியூசியம் அ டைம் மிஷின்? இட் மீன்ஸ் தட் எவ்ரி விசிட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ். வி லீவ் நாட் ஜஸ்ட் வித் நாலேஜ் பட் வித் பெர்ஸ்பெக்டிவ். வி பிகின் டு சீ அவர் செல்ஃப் அஸ் பார்ட் ஆஃப் சம்திங் ஃபார் லார்ஜர் தேன் அவர் இண்டிவிஜுவல் லிவ்ஸ். வி ரியலைஸ் தட் டைம் இஸ் நாட் சம்திங் டிஸ்டன்ட், இட் இஸ் சம்திங் வி கேரி வித்தின் அஸ் த்ரூ மெமரி, லேர்னிங் அண்ட் இமேஜினேஷன். ஸோ பெர்ஹாப்ஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரூத் இஸ் இட் திஸ்: வி டு நாட் நீட் டு பில்ட் அ மிஷின் டு ட்ராவல் த்ரூ டைம். வி ஓன்லி நீட் டு ஸ்டெப் இன் டு அ மியூசியம் அண்ட் பி வில்லிங் டு லிசன். The museum is not just place we visit, it is a journey we experience. As we move further into the digital era, museums are no longer limited to glass cases and quiet halls. They are evolving. Today, technology allows us to experience history in ways earlier generation could not imagine. Virtual reality can place us inside ancient cities. Augmented reality can rebuild ruins before our eyes. Digital archives can preserve fragile artifacts forever. Yet, even with all this technology, the essence of a museum remains the same. It is still a time machine. Only now, the journey feels even more alive, more interactive, and more personal. Knowledge that never reaches an end. If a museum is a time machine, then it is one that never reaches its final destination. Unlike machines that travel from point A to point B, a museum travels endlessly. Every discovery in history leads to another question. Every artifact leads to another mystery. Every answer opens a new door. This is why museum feels infinite. They are not designed to give closure. They are designed to keep curiosity alive. So, this journey through the idea of the museum continues. One truth becomes clearer. Time is not something we simply pass through. It is something we shape, preserve, and pass on. And the museum is where the truth becomes visible, quietly, powerfully, and endlessly. Thank you.
1: Thank you, Ria Catherine, for that engaging and informative talk on Museum, a Time Machine. And next, we have a delightful storytelling segment. Here we have Gokula Priya to present a memorable story.
2: The Kindness Tree. In a lush green forest near Western Ghats, where tall trees touched the sky and birds sang every morning, there lived many animals who shared the forest happily. At the center of the forest stood a very old banyan tree. The animals called it the kindness tree because anyone who sat under it felt peaceful and happy. Near this tree lived a young rabbit named

0: மில்லி. மில்லி வாஸ் ஸ்மால், ஒயிட் அண்ட் வெரி ஆக்டிவ். பட் ஷி ஹேட் ஒன் ப்ராப்ளம். ஷி டிட் நாட் லைக் ஹெல்பிங் அதர்ஸ். இஃப் ஐ ஹெல்ப் எவ்ரி ஒன், ஹூ வில் ஹெல்ப் மீ? ஷி ஆஃபன் செட். நாட் ஃபார் அவே லிவ்ட் டாரா த டாட்டாய்ஸ், ஹூ வாஸ் ஸ்லோ பட் வெரி கைண்ட். டாரா ஹெல்ப்ட் எவ்ரி ஒன், பேர்ட்ஸ், டீர், ஈவன் ஆன்ஸ். ஒன் ஹாட் ஆஃப்டர்நூன், மில்லி சா டாரா கேரிங் லீவ்ஸ் டு அண்ட் ஓல்டு டீர். ஒய் ஆர் யூ டூயிங் தட்? மில்லி ஆஸ்க்ட். த டீர் இஸ் சிக் அண்ட் கேனாட் வால்க், ஸோ ஐ எம் பிரிங்கிங் ஃபுட். டாரா ரிப்ளைட் ஜென்ட்லி. மில்லி லாஃப்டு. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். டாரா ஸ்மைல்டு அண்ட் கண்டினியூடு வாக்கிங். தட் நைட் டார்க் கிளவுஸ் கேதர்டு. ஏ ஹெவி ஸ்டார்ம் இட் த ஃபாரஸ்ட், மீன்ஸ் ஆல்டு ட்ரீஸ் ஷோக், நெஸ்ட் ஃபில் பரோ ஃபீல்டு வித் வாட்டர். மில்லி ஸ்மால் ஹவுஸ் வாஸ் ஃப்ளட்டட். ஷீ ரன் அவுட் ஸ்கேர்ட் அண்ட் ஷிவரிங். ஷீ டிட் நாட் நோ வேர் டு கோ. ஜஸ்ட் தென் ஷி சா லைட் நியர் த பனியன் ட்ரீ. மெனி அனிமல்ஸ் ஹேட் கேதர்டு தேர். டாரா வாஸ் கைடிங் தேம். கம் மில்லி, டாரா கால்டு. மில்லி எசிடேட். வில் தி அலோ மீ? அஃப்கோர்ஸ், சேட் டாரா. திஸ் இஸ் த கைண்ட்னஸ் ட்ரீ. எவ்ரி ஒன் இஸ் வெல்கம். த அனிமல்ஸ் மேட் ஸ்பேஸ் ஃபார் மில்லி. த ஸ்குரில் ஷேட் நட்ஸ். எ பேர்ட் கவர்ட் ஏர் வித் லீவ்ஸ் டு கீப் ஏர் வார்ம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மில்லி ஃபெல்ட் வாட் கைண்ட்னஸ் மீன். த நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்டார்ம் ஸ்டாப்டு, பட் த ஃபாரஸ்ட் வாஸ் டேமேஜ்டு. நெக்ஸ்ட் வேர் ப்ரோக்கன், ஃபுட் வாஸ் ஸ்கேட்டர்ட், மெனி அனிமல்ஸ் வேர் அங்க்ரி. டாரா ஸ்டார்டட் ஹெல்பிங் அகெயின். மில்லி வாட்ச்டு சைலண்ட்லி. தென் ஷி நோட்டீஸ்டு பேபி பேர்ட் க்ரையிங் நியர் எ ஃபாலன் நெஸ்ட். திஸ் டைம் மில்லி டிட் நாட் இக்னோர் இட். ஷி கேர்ஃபுல்லி பிக்ட் அப் அண்ட் ஹெல்ப்ட் ரீபில்ட் த நெஸ்ட். ஷி கிளைம்ப்டு ஸ்மால் பிரான்ச்சஸ் அண்ட் பிளேஸ் த பேபி பேர்ட் சேஃப்லி. த மதர் பேர்ட் சேட் தேங்க்யூ மில்லி, யூ ஆர் வெரி கைண்ட். மில்லி ஃபெல் சம்திங் வார்ம் இன்சைட் ஹர் ஹார்ட். இட் ஃபெல் பெட்டர் தென் ஈட்டிங் கேரட்ஸ். ஃப்ரம் தட் டே மில்லி ஸ்டார்டட் ஹெல்பிங் லிட்டில் பை லிட்டில். ஷி ஹெல்ப்ட் ஆன்ஸ் கேரி கிரீன். ஷி ஹெல்ப்ட் எ கவ் டு ஃபைண்ட் வாட்டர். ஷி ஷேர்டு கேரட் வித் அங்கு ஸ்குரல். எவ்ரி டைம் ஷி ஹெல்ப்ட் ஷி ஃபெல்ட் ஹாப்பியர். ஒன் டே ஷி ஆஸ்க்டு டாரா, வை டஸ் ஹெல்பிங் அதர்ஸ் மேக் மீ ஃபீல் ஸோ குட்? டாரா ஸ்மைல்டு, பிகாஸ் கைண்ட்னஸ் க்ரோஸ் இன்சைடு த ஹார்ட் லைக் எ ட்ரீ. த மோர் யூ கிவ் த பிக்கர் இட் க்ரோஸ், த டெஸ்ட் ஆஃப் கைண்ட்னஸ். ஒன் ஆஃப்டர்நூன் வைல் பிளேயிங் மில்லி ஃபில் இன் டு எ டீப் பிட் லெஃப்ட் பை அண்டஸ். ஷி ட்ரைடு டு ஜம்ப் பட் இட் வாஸ் டூ டீப். ஷி கிரைட் ஃபார் ஹெல்ப். சூன் மினி அனிமல்ஸ் கேதர்ட். த டீர் ப்ராட் லாங் வைன்ஸ். த மங்கிஸ் டைடு தெம் டுகெதர். டாரா கைடட் எவ்ரி ஒன் காம்லி. டுகெதர் தே ஹெல்ப்டு மில்லி அண்ட் தே ரெஸ்கியூஸ்டு மில்லி. மில்லி ஹேட் டியர்ஸ் இன் ஹர் ஐஸ். வை டிட் யூ ஆல் ஹெல்ப் மீ? ஷி ஆஸ்க்டு. த டீர் சேட் பிகாஸ் யூ ஹெல்ப்டு அஸ். த பேர்ட் சேட் பிகாஸ் யூ ஆர் கைண்ட். டாரா சிட் சாஃப்ட்லி. கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கம்ஸ் பேக். மில்லி அண்டர்ஸ்டுட். தட் ஈவினிங் ஆல் அனிமல்ஸ் கேதர்ட் அண்டர் த பனியன் ட்ரீ. த விண்ட் ப்ளூ ஜென்ட்லி அண்ட் லீவ்ஸ் ரஸ்டில்டு லைக் விஸ்பர்ஸ். மில்லி சேட் திஸ் ட்ரீ இஸ் ட்ரூலி மேஜிக்கல். ஃப்ரம் த டே மில்லி பிகேம் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ரேபிட் இன் த ஃபாரஸ்ட். வென் எவர் நியூ அனிமல் கேம் டு த ஃபாரஸ்ட், ஷீ உட் சேட் சிட் அண்டர் த கைண்ட்னஸ் ட்ரீ. யூ வில் லேர்ன் தட் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். த மாரல்: கைண்ட்னஸ் காஸ்ட் நத்திங் பட் இட் கிவ்ஸ் எவ்ரி திங். வென் யூ ஹெல்ப் அதர்ஸ் The world helps you back.
1: Thank you, Gokula Priya, for that beautiful and memorable story. Now we move into a pleasant musical moment. Here is Lithika Sri with a beautiful vocal performance. Let us listen and enjoy.

வாஸ் லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ லித்திகா ஸ்ரீ ஃபார் ஃபில்லிங் திஸ் மூமெண்ட் வித் மியூசிக். அப் நெக்ஸ்ட் வி ஹாவ் எ மீனிங்ஃபுல் செக்மெண்ட் தட் ஹைலைட்ஸ் த வேல்யூ வி லேர்ன் அட் ஹோம். ஏ வி ஹாவ் காவியா டு டெலிவர் எ டாக் ஆன் த டாபிக் ஃபேமிலி அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். லெட் அஸ் லிசன் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஹவு ஃபேமிலி ஷேப்ஸ் அவர் கேரக்டர் அண்ட் லேர்னிங்.

குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இமேஜின் அ டைனி பேபி கம்மிங் இன் டு திஸ் பிக் பிஸி வேர்ல்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். த பேபி டசன்ட் நோ ஹவு டு டாக், த பேபி டசன்ட் நோ வாட் அ ஸ்கூல் இஸ், தே ஆர் நோ புக்ஸ், நோ பென்சில்ஸ், நோ கிளாஸ் ரூம்ஸ். பட் ஆஃப்டர் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் சம்திங் பியூட்டிஃபுல் ஹேப்பன்ஸ். த பேபி லுக் அட் த மோம் அண்ட் ஸ்மைல். இட்ஸ் நாட் அ ஸ்மைல் ஃப்ரம் லேர்னிங், இட்ஸ் அ ஸ்மைல் ஃப்ரம் த ஹார்ட். வென் அ பேபி ஃபீல்ஸ் அங்கே அட் நைட், த பேபி கிரைஸ். வென் த பேபி ஃபீல்ஸ் கோல்ட் ஆர் ஸ்கேர்ட், த பேபி கிரைஸ் அகைன். நாட் டு மேக் நாய்ஸ், பட் பிகாஸ் டீப் டவுன் த பேபி ஆல்ரெடி நோஸ் ஒன் திங், சம் ஒன் ஹூ லவ்ஸ் மீ வில் கம் அண்ட் ஹெல்ப் மீ. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் லைஃப், த லெசன் ஆஃப் ட்ரஸ்ட். பிஃபோர் வி லேர்ன் டு ரீட் ஆர் ரைட், வி லேர்ன் தட் வி ஆர் நாட் அலோன். சம் ஒன் வில் ஃபீட் அஸ், சம் ஒன் வில் ஹோல்ட் அஸ், சம் ஒன் வில் கீப் அஸ் சேஃப். திஸ் இஸ் ஹவ் யுவர் ஹோம் பிகேம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் இன் த வேர்ல்ட். நாட் அ ஸ்கூல் வித் பிரிக்ஸ் அண்ட் பென்சஸ், பட் அ ஸ்கூல் பில்ட் வித் லவ் அண்ட் கேர். வி திங்க் லேர்னிங் ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் அ பிக் ஸ்கூல் வித் அ யூனிஃபார்ம் அண்ட் அ பேக் ஃபுல் ஆஃப் புக்ஸ். பட் லாங் பிஃபோர் தட், யுவர் ஹோம் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். Your mother was your first teacher. She didn't use a blackboard. She taught you by holding your hands when you look your first step. She taught you by singing to you when you could not sleep. She taught you by giving you her food when she was hungry herself. Your father was your first guide. He worked hard all day. His shirt was full of sweat. His feet were tired, but when he came home, the first thing he asked was, "How was your day? Did you eat well? Did you study?" That is what duty looks like. It means taking care of others even when you are tired. Your grandparents were your first storytellers. They didn't have mobile phones or TV, but they had stories. Stories about their childhood, stories about how they walked many miles to school, stories about how they shared one meal with many people. From these stories, you learn patience. You learn that good things take time. Just like a mango needs time to grow ripe and sweet. Your brother or sister was your first friend, argued over the last piece of fruit. But at night, you slept under the same blanket and laughed together. That is how you learned sharing. That is how you learned to forgive. In a normal school, we learn math, we learn science, we learn how to write big answers for exams. But in the family, we learn something even bigger. We learned how to be a good person. We learned to be kind when no one is watching. We learned to be honest even when it's hard. We learned to be patient when things don't go our way. Think about the kitchen in your home on a busy morning. Can you hear the sound of the pressure cooker? Can you smell the tea and the spices cooking? Can you feel the warm steam on your face? That kitchen is not just a place to cook food. It is a place where love is made every day. When your mother gives you a full plate of food but takes only a little for herself, she is not just cooking. She is showing you what love and sacrifice mean in real life. The quiet love of putting you first before herself. Years later, when you live far away from home, you may forget the math you studied, but you will never forget the taste of your mother's food. You will never forget the feeling of being safe and loved at home. Your father may not say, "I love you," with big words, but his actions speak for him. He works every day so that you can study in peace.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவே

0: அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனி தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல் ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோத குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 2.3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட சிறப்பு முகாம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் இணைந்து பயன்பெறவும் புதுப்பிக்கவும் இ சேவை மையங்களில் June 15 வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத்தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1,209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரிசெய்தால் மட்டுமே அடுத்த தவணைத்தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் KYC, ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதார் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் விடுபாடின்றி PM கிசான் திட்டத்தில் தவணைத்தொகை பெற்றிட மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: இச்சிறப்பு முகாம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
3: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் 1 மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் June 15 வரை 1 மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணைத்தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசுதாரிடமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்புச் சான்றிதழ்

0: சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமையை பதிவு செய்தால்தான் 23வது தவணத்தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உடைமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டது. இந்த மையத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற ஆதார் ஆணையத்தின் பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
2: நாங்க இங்க UID ரீஜனல் ஆபீஸ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க திருநெல்வேலியில புது ஆதார் சேவா கேந்திரம் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ஆதார் சேவா கேந்திரம் பாத்தீங்கன்னா, இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி UIDAI கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் வர சொல்லுவோம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மதுரை சென்டர் இல்லைன்னா சென்னை சென்டர் போக சொல்லிட்டு இருந்தோம். இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த காரணத்துக்காக UIDAI வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆதார் சேவா கேந்திரம் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்திருக்கு. அந்த தகுதியில் தான் இப்போ திருநெல்வேலியில் இந்த புது சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இது 6வது சென்டர் ஓபன் பண்ணிருக்கிறது. ஏற்கனவே இருந்தது சென்னை அண்ட் மதுரை சென்டர்ஸ், இப்போ விழுப்புரம், வேலூர் அண்ட் கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் திருநெல்வேலியில ஓபன் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள எல்லா சென்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு நியூ சென்டர்ஸ் ஓபன் பண்ணும். இந்த சென்டர்ல முதல்ல சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் என்னன்னா, மற்ற சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம், கூடவே நீங்க ரீஜனல் ஆபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். இவங்க டைரக்டா நாங்க ரன் பண்றது, அதாவது UIDAI ரன் பண்ற சென்டர். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எஸ்பெஷலி இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்த ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆபரேஷன் மேனேஜர் இங்க ரன் பண்ணிட்டு இருக்காரு. ASK சென்டர் மேனேஜர் எங்க சைட்ல இருந்து கூட வந்து இங்க அப்பாயின்மெண்ட் ஆகுவாங்க. ஸோ உங்களுக்கு நேரடியாக பெங்களூர் வர தேவையில்லை, நீங்க இங்கிருந்தே உங்களோட சொல்யூஷன்ஸ் நீங்க பெறலாம்.
1: தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் நாட்களில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி.
3: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 கொண்டு வர வேண்டும். 12:30 வரை தேர்வு நடைபெறும். இதற்கிடையில் வெளியில் செல்ல அனுமதி இல்லை. விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
4: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாபாரம் களைகட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில், ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். மேலும் இங்கு விற்பனை செய்யப்படும் கால்நடைகள் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனைக்காக வியாபாரிகள் வாங்கி செல்கின்றதால் எப்போதுமே வாரந்தோறும் நடக்கக்கூடிய சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் 6 நாட்கள் உள்ள நிலையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக சந்தைக்கு குவிந்தனர். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும் தரத்திற்கேற்க விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனை ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆர்வத்துடன் பக்ரீத் பண்டிகைக்காக வாங்கிச் சென்றனர். இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. இருப்பினும் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் சந்தையில் குவிந்ததால் கூட்டம் களைகட்டி காணப்பட்டது.

0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சிறுதானியங்களின் மகத்துவத்தை தற்போது உலகம் உணர்ந்து கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிறந்த செயல்பாடுகளை பாராட்டி 32 நாடுகளின் உயர்ந்த விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை மேற்கொள்வது போன்றவை தற்போதைய சூழலுக்கு அவசியம் என்று மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பு, வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல், வறுமை ஒழிப்பு போன்ற நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கட்டுப்பாடு கட்டினா ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா எல்லை காக்கும் வீரர்களுக்கான அவர்கள் சேவையை போற்றி இடம்பெற்ற பாடலை கேட்டோம். திரைகானம் 8:45 வரை, நேரம் இப்போது 8:16. ஷான்ரோல்டான் கல்யாணி நாயர் பாடியுள்ள பாடல் சரவணனிருக்க பயமேன்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி பாடியுள்ள பாடல் படம் வணக்கம் சென்னை.

மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன், இந்தியாஸ் அஷ்மிதா சலீஹா அட்வான்ஸ் டு த உமன்ஸ் சிங்கிள்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் இன் குவாலாலம்பூர் டுடே. ஷி வில் நெக்ஸ்ட் ஃபேஸ் 8 சீட் லைன் ஹோய்மார்க் இஸ் ஃபாக் ஆஃப் டென்மார்க். அண்ட் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் புலட்டன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 11:10. இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம், தேன் சிந்து தேவானம் திரைப்படத்துக்காக கே ஜி யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: மன்மத லீலை திருப்பத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.
1: மன்மத லீலை மயக்குது ஆடை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைய நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். புது பாடகன் சூரிய வம்சம் பொற்காலம் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் புது பாடகன் திரைப்பட பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் அரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியது.

ஒலித்த பாடல் மலேசிய வாசுதேவன், தேவா யுகேந்திரன், ஃபெபி சுஸ்மிதா பாடியது. அடுத்து சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. வேட்டைக்காரன், படகோட்டி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் வேட்டைக்காரன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நினைவில் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து படகுட்டி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல்.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

நேர்களது வரை எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்றவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். சில நொடிகள் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் பூசி சிலாகுரர்களில் முனைக்கும் முதல் பாடல்

கூடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூட

0: அவன் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும்.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து என் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் அலோக் சதோபாத்யா அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து சஞ்சய் கவிராஜ் அவர்களின் சரோதிசையும் கேட்கலாம்.
2: அலோக் சதோபாத்யா
3: அக்கம்பானிங் ஹிம் ஆன் த தப்லா சுப்ரத மன்னா அண்ட் ஆன் ஹார்மோனியம் ரதீந்திரநாத் சக்கரவர்த்தி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக பி.சி.சுலா பாடியுள்ள பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து அசோக் குமார் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்